ஏற்பட்ட சமயம் அதற்கு பிறகு ஒரு பொருள் சமதி கருவியை உரங்கள்